மூணுதகாய் புரிகசி தௌகா தழுவமு மலாய்கதும் எவ்ருங்கே மருஹிப்பவாஹிந்து எவ்ருங்கே ஹாலுவானி கும்ஃபதே கும்ஹியே.

துனியேக திருளும் வாகம் கஷவரி குழிவரக்கம் கையாய் மஜலக்கம் கை அதித்யப மீஹும் ஈமாம் தக்வா விருவானம இக்கலாங்க தியப மீஹுங்க தர்ம தியப மீஹும் நத்திவானதி அதி இக்கலாங்க தியப மீஹுங்க முதா தகக எதிவொடியன் நுகன்னவதே.

0: அது மிக ரெக்கார்டிங் ஹக்கட் பி மினிட் மீ திவிராஜ் ஜெகட் ஆன் மிகன தேம் தனி பாஜர் ஹெந்தன மேதக ப்ரோகிராம் தேப் ஹன மிகன சனி ஆன் ரமீஸ்
1: தென் ஹாலும் ஷாக்கர் அதலோ மெங்கே மௌலோக தென் ஹா மிகடி கிஸ் குஜி தான தேப் ஃபன யோட ஆன் வானே கா மௌலோக கி இஸ்ரப் வெஹிங்கே ஹியா வெஹித தல்கி கொலாய ரோக ஹோரோ மோஹிம் ஹிதமே தாய் கோ வெஹிய மௌலோக அலோ மென் மஹத்ரா ஆர் தேப் ஃலக வஹ தக் காலேஜ் பே ஃலக்கி அலோ மெங்கே மீது ஹாஸ் மெஹமான் ஏ ஸ்டேட் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்ட்ரி கேதோ ஏ இப்ராஹிம் இஸ்மாயில் அலோ மென் வர தஃப்சீல் கோ மௌலூமாத் தேவி mihar mitin tan hedemundakama mitan tan libe hunnara khidmetaka mitan tan imara kurum beruma mikalam varan kina muhim malumat var tafsil kon debi olomen den hama erum entele ka bada kad so dikho gata so dikho sama vidala debi mifada tan tan hedemundayaro mifada tan tan libe hurun kon me muhim bay khidmetaw to so dikho bol kro va kan
0: so dikho va ka va kar masak tarikam ke kon mas kam utum ves var muhim va ne
1: deta ha alomen nan hama gata me program

ரெங்கே மூணு தகாய் புரி கஷி தவுகா தழுவமு மலாய் கத்தும் எவ்ரெங்கே மருஹிப்பவாஹிந்து எவ்ரெங்கே ஹாலுவானி கொம்ஃபதே கும்பியே.

0: துணியேக திருவுளும் வாகம் கஷவரே குழிவரக்கம் கையாய் மஜலக்கம் கை அதித்யப மீஹும் ஈமாம் தக்வா விருவானம எக்கலாங்க தியப மீஹுங்க தர்ம தியப மீஹும் நத்திவானதி அதி எக்கலாங்க தியப மீஹுங்க முதா தகக எதி ஒடியன் நுகன்னவதி
1: يَسْأَلُكُمُهَا فَيُحْفِكُمْ تَبْخَلُوا وَيُخْرِجْ أَضْغَانَكُمْ
0: تِيَبَا مِيْهُنْگَ كِبَيْنْ إِكَلَانْگَ إِتَكَيْچَّنْ إِدْوَرِگَنَّوَا إِكَمَ بَّارُ أَلُوَّانَمَا تِيَبَا مِيْهُنْ دَحِمَتِ وَانُوَي أَدِي إِكَلَانْگَ تِيَبَا مِيْهُنْگَ رُلِوَرْكَمَائِ حَسَدَ وِرْكَمْ فَالَكُرَبَّانَتِهِ

0: அவளுக்கொண்டு எம்மை போட்டால் வேணும் பணி ஆயிலாத்திரம் பேசாமல் ஓகாத்திருக்கமா ஆளாலும் மாமம் என்ன ஹமஹமையும் புதிங் அபது வகுத்து தேம்பி மாமம் என்ன பேரன் குமெல்லாக்கந்த தக்கோத வகுத்து உஸ்கொல்ல தேம்பி
1: அவளுக்கொண்டு எம்மியவங்க வராத்தம் வேணும் பண்ணி ஆளாலும் ஓகாத்திருக்கம்
2: அவளுக்கொண்டு எம்மி குஃபாவானி அவளுக்கொண்டு இங்கே வாஹக்கத்தான் அடுவா சப்போர்ட்
3: எத்திர அம்மா அழுவம் என்ன வேணும் பண்ணி ದೇಂ ಬೇರುಗ ನಿಕುಮೆ ಒಳೆಯರ್ಥಂ ಕೊಳೆ ರಕ್ಕಾತೆರೆ ಮಾ ಹೋಲೆ ಬೇನು
1: ಇಸ್ರಬೇಗೆ ಕಂತತ ಗಾತಂ ಬಲಹಟ್ಟ ಮೀಹೆಗೆ ಹಾಯಸಿಯತು ಮಳುಗಂಡು ಎದನಿ ಮುಜತಮೋಗ ಎಂಎಂಎಸ್ ಉಮರು ದೋಸೆ ಮೀಹುನ ಇಹತರಾ ಮಾ ಲೋಬಿ ದೇವು
4: ಇಸ್ರಬೇಗೆ ಖಿದ್ಮತ್ತುಗೆ ಅಗುವಜಂಕು ಎಮಿಹುಂಗೆ ಎಹಾರಾ ಮಿಹಾರುಗೆ ವಾಹಕತಕ ತಜ್ರಿಬಾತಂ ಹಿಸ್ಸಾ ಕುರುಮ
5: ದೇಹ ಸಬ್ಬಿಸ್ವನಾಹರು ದಿವಿರಾಜ್ಯ ಗಡು ಹುಷಾಳನಿ